0: நிகந்தம் பிளரும் இடிமுழக்கம் போலே.
1: அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே. சூரியனே வேண்டாம் என்ற ஆண் கூட அல்ல, ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது. வேறு ஏதாவது இருந்தால் கூறு.
0: ஏற நியந்திரச்சீட்டும் பிடிவிட்டு போகுந்த விகாரக்ஷோபம் போலே.
2: என் நினைப்பு அது நிரந்தர வேதனை.
3: முழுமையான லட்சணங்கள் அமைந்த உனக்கும் வேதனை என்றால் விதியின் கொடுமைதான் பொல்லாதது.
2: இரக்கமில்லா இதயம் ஒரு பெண்ணுக்கு, அதுவும் தாய்க்கு விதி என்று கூறி குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் இடிபட்டவன் தப்பிப்பது இயலுமா?
3: சேய்க்கு தாய் செய்த துரோகம் கொடுமை.
2: தாய்க்கும் இல்லை அம்மா இந்த நிலை. தாயே என்னை பாருங்கள், தாயே என்னை பாருங்கள். என் கண் எரிகிறது, ரத்தம் கொதிக்கிறது, நரம்பு துடைக்கிறது, என் கரம் துடிக்கிறது.
0: അങ്ങനെ ഘനഗംഭീരമായ ശബ്ദവും ചടുലമായ സംഭാഷണ പാഠവും ആ അഭിനയ ശൈലിക്ക് എന്തെന്നില്ലാത്ത മാറ്റുകൂട്ടി. ഉരുണ്ടു തടിച്ച ആ ശരീരപ്രകൃതി വീരപുരുഷന്മാർക്കും പുരാണ കഥാപാത്രങ്ങൾക്കും ഗാംഭീര്യം പകർന്നു നൽകിയിരുന്നു താനും. അങ്ങനെ ശബ്ദം കൊണ്ടും ആകാരം കൊണ്ടും മുഖാഭിനയം കൊണ്ടും സംഭാഷണ സവിശേഷത കൊണ്ടുമൊക്കെ ഫ്രെയിമിലുള്ള മറ്റ് നടീനടന്മാരെ നിഷ്പ്രഭരാക്കുവാൻ പോന്ന സ്ക്രീൻ പ്രസൻസ് കൊണ്ട് ജനലക്ഷങ്ങളെ തന്നിലേക്ക് ആകർഷിച്ചു.